0: ஒங்கனையனியன் மேலில அரங்க வயூர் வயூர் ஒன்புழுர் ஒங்கனையனியன்
1: One, two, three, four.